மற்றும் ஜான் கார்டன் தட்டு முடிக்கிற ஒப்புரஜோ ஆஷ்லெஸ் கரையத்தை கொண்டு மம்தாவும் மம்கே முட்டாவும் ஃப்ரம் ரெஞ்சர்ஸில் ஃப்ரீ ஸ்டேட்னா கிளாபாக்கா ரெக்கோட்டை அடிஃபேலா பவுக்குவாக்கான் மம்மோட்டா கேலேவோ அதன் தட்டே வாக்கா ஒமுலேந்து பித்தன்சாரா ரெப்பேன் Ara colonel, kita kau hopote. Kibo dia pagate utawa. Ai. Mana lantai?